தி நெக்ஸ்ட் சிதானந்த கார்கா ராகம் நாட்ட ஆதி தாளம் காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீ தியாகராஜா.